0: வஞ்சிதலாபமெல்ல கருணாயத்துண்டனை இச்செதன் சிந்தன் செந்தகு பக்த காமதுட சித்தம்பு துர்லோக்கியுடன் ஜந்துஸ்ரேணிக்கு நன்னு சூச்சின புனர்ஜன்மம்பு லேதர் பகா.
1: பிரபஞ்சம்லோ வித்வாம்சுலந்தரூ நன்னு கோரிக்கலிம்மனி கோருதாரு. நீவு கூட ஏதைனா கோருக்கோ, நீவு கோரினதான் அனுகிரகிஸ்தானனி நரசிம்ஹஸ்வாமி பிரஹலாதுனிதோ அன்றாடு.